0: every Monday to Friday, evening 5 to 9 p.m. Back to Home with Asif, only on Home 92.2 FM.
1: Back to Home. நீங்கள் கேட்கிறது ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் எ ஃபீலிங். மலையாளிடா
2: கேரியோரா மக்களே, கேரியோ
3: மலையாளிடா brought to you by Keranova Restaurant. லோகமெம்பாடுமுள்ள ருசிகள் இனி ஒரு புதிய விலாசத்தில். Keranova Restaurant, behind Park Regis, Karama.

0: 92.2 FM. Home is a feeling.
1: ஆரம்பமாய் கதைகள் வரையில் விரியே ஆகாசத்தே.

0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: அப்பு குட்டா தொப்பிக்காரா எப்ப கல்யாணம்?
2: மகர மாசத்தி வேலி கட்டி தப்ப கல்யாணம்.